சர்ப்பலவனடகி சுபசக்கரதிம் தைத்யரபே சர்ப்பரயதந்தே மாடுவ கிருஷ்ண